0: இந்த பழம்
1: என்ன பழம் அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா ஞான பழம்
0: ஒரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் பெருச்சம்பழம் சீதா பழம் கொய்யா பழம் மாம்பழம் மதுளம்பழம் பலா பழம்